0: You are listening to Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.
1: இப்போது
2: அரங்கிசையில் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், திருக்கடையூர் டி கே தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சிரா, மதராஸ் ஆர் கல்யாணராமன் அவர்கள் கட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங். ஸ்ரீ ரகுகுல என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

இசையில் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், திருக்கடையூர் டி கே தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சிரா, மதராஸ் ஆர் கல்யாணராமன் அவர்கள் கேட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் முகர்சிங். அடுத்து ஹிமகிரி தனையே என்று தொடங்கும் ஹரிகேசனுள்ளூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், சுத்த தன்யாசி ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: அரங்கிசையில் இதுவரை குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: ஹிமகிரி குமாரி, ரவிக்கிரிய ராகம், ஆதிதளம், முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி.
1: Now listen to a composition of Muthuswami Dikshitar, Himagiri Kumari, in Rag Ravikriya set to Aditala.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக. குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக பேசும் தெய்வம் நாகவல்லி ராகம், குரு சுரஜானந்தா பாடல், ரூபகத்தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Kunnakudi M. Balamurli Krishna. He is accompanied on the violin by R. Rahul and on the mridangam by Thanjavur R. Ramdas. To begin with, Pesum Devam, a composition of Guru Surajananda in the Rag Nagavalli, said to Rupakathal.

0: குன்னக்குடியம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக வராளி ராகத்தில் மாமவ மீனாட்சி முத்துசாமி தீட்சிதர் கிருதி மிஸ்டர் சாப்பு தாளம்
1: அண்ட் ராகம் 24/70 DTH. யூ ஆர் லிஸ்னிங் டு எ வோக்கல் ரிசைட்டல் பை குன்னக்குடியம் பாலமுரளி கிருஷ்ணா. ஹி இஸ் அக்காம்பனிட் ஆன் த வயலின் பை ஆர் ராகுல் அண்ட் ஆன் த மிருதங்கம் பை தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ். டு கன்க்ளூட் திஸ் கான்சர்ட், மாமவ மீனாட்சி, எ கிருதி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர், இந்திராக் வராளி, செட்டு மிஸ்டர் சாப்புத்தாள்.

0: இதுவரை குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராம்தாஸ் அவர்கள் மிருதங்கம். சென்னை வானொலியின் படைப்பில் ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. எந்நேரமும் இந்திய இசை
1: அன் ராகம் 24/7 டிடிஹெச். யூ ஜஸ்ட் ஹர்ட் எ வோக்கல் ரிசைட்டல் பை குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா. He was accompanied on the violin by R. Rahul and on the mridangam by Thanjavur R. Ramdas. This program was contributed by All India Radio Chennai for Raham 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், திருச்சி ஆர் கே முரளி அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ வி பிரதீப் குமார். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Tiruchi Shri R.K. Murali on the ghatam. Nigashiyil mudalil, Saveri Raga Varnam, Adi Thalam. The concert begins with a Varnam in Saveri Rag, set to Adi Thalam.

இனி சொகசுகா தியாகராஜர் கீர்த்தனை ஸ்ரீரஞ்சனி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு சொகசுகா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ஸ்ரீரஞ்சனி ராக் செட் டு ரூபக்தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், திருச்சி ஆர் கே முரளி அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ வி பிரதீப் குமார். ஹீ இஸ் அகாம்பனிட் பை Shri T.V. Ramanuja Charlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Tiruchi Shri R.K. Murali on the ghatam. Ini Mamava Meenakshi, Muthusami Deekshithar Kriti, Varali Ragam, Misra Chaputalam. Listen now to Mamava Meenakshi, composed by Muthuswami Deekshithar, in Rag Varali, set to Misra Chaputal.

இனி வருவாய் என்று அம்புஜம் கிருஷ்ணா பாடல், பெஹாக் ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு வருவாய் என்று, ரிட்டன் பை அம்புஜம் கிருஷ்ணா, கம்போஸ்ட் இன் ராக் பெஹாக், செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், திருச்சி ஆர் கே முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ வி பிரதீப் குமார். ஹி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், ஸ்ரீ பி ஹரிகுமார் ஆன் த மிருதங்கம் அண்ட் திருச்சி ஸ்ரீ ஆர் கே முரளி ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.